மக்கள் மத்தியில் தரும் கியா சந்தோக் தன தஹன் ஜரிபா சி மெகஹர்ச்சாம் அஹும் தஸ்மிக் மங்கா த சந்தோக் ஜரிபா ஆகாஷ்வாணி ஃபால்கி எஃப் எம் சங்காய் சென்னல் தகினி ஹவுஜிக் பொங்கம் அசித புஜரக்லி தொங்கான் தொங்கான்பா சைசக்பசிங்தகி மணிப்பூரி ஃபில்ம் இசை குதல் கஹன்மத தாமின் அசி இங்கிலீஷ் சிங் அனிகா குன்னிதோய்த புதோக்கிவ ஃபில்ம் பிஸ்குப்த லைஷ்ரம்கி டிரெக்ஷன் மக்காத புதோக்கிவ ஃபில்ம் நி அசீர புன்ஷி ஃபில்ம் அசிதகி நவ்வகி கொஞ்சல்த பிஸ்குப்த லைஷ்ரம்ன சைரியங்பாமதி தோனி அஹிபம்ன சைராங்பை இசைனி இசை குதல் தம்ஜெரி தாமின் அசி

மக்கள் மத்தியில் தோறும் சந்தோக்துன தஹஞ்சரிவா சி மெகஹர் சாம் அஹும் தஸ்மிக் மங்காத சந்தோக் ஜரிவா ஆகாஷ்வாணி ஃபால்கி எஃப் எம் சங்காய் சென்னல் திகினி.

மக்கள் மத்தியில் தோறும் கியா சந்தோக்துன தஹஞ்சரி வசி ஆகாஷ்வாணி இம்ஃபால்கி FM சங்காய் சென்னல் தகினி ஹவுசிக் பொங்பம் அசித புதுன லாக்சரி ஆகாஷ்வாணி இம்ஃபால்கி யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமிங்கி லைவ் சேத்த தவினிங்ப மருப்சிங்க கண்பீரக்ப மணிப்புரி இசை சிங்